அஷ்டபதி சாந்த சங் அந்தர் பிரபடிட்டா நாம் பிரபு காலா மீட்டா சகல சமேகரி ஏகசகாட்டு மாயே அனுகரங்க நானா திருஷ்டாஹே.

0: சக்தி சேவக்கேத்தே நானக் ஆந்தன ஆந்த
1: ஞான கண்டம ஞான பிரச்சாண்ட
0: தே நாத் வினோத் கோட் அனந்த
1: சரம கண்ட கீ வாணி ரூப
0: தே காடியத் கடிய போத் அனூப
1: தாக்கிய கலையா கத்தியா ந ஜாய
0: தே கோ கஹ பிச்சை பஷ்தாய
1: த